Good morning, good afternoon, good evening. Greetings to you in the name of Christ, wherever you are, my dear brother and sister. காலை வணக்கம், மதிய வணக்கம், மாலை வணக்கம். எனக்கு அன்பான சகோதரரே, சகோதரியே, நீங்கள் எங்கிருந்தாலும் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். I am R.C. Joseph Sagayaraj, a preacher at the Church of Christ in Amali Nagar in Dindukal of Tamil Nadu, India. நான் ஆசி ஜோசப் சகாயராஜ். இந்தியாவின் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் அமளி நகரில் உள்ள கிறிஸ்துவின் சபையில் ஊழியராக இருக்கிறேன். இன் திஸ் 62nd வீக் ஆஃப் பைபிள் ஸ்டடி அண்டர் ரூட்டட் இன் இஸ் வேர்ட் ப்ரோக்ராம் வி வில் எக்ஸாமின் ஹவ் இன் 2043 பிசி காட் பிரைஸ்ட் அப்ரஹாம் ஃபார் ஹிஸ் வில்லிங்னஸ் டு சாக்ரிஃபைஸ் இஸ் ஒன்லி சன் ஐசக் and how he renewed his covenant with Abraham. We will also examine the family history of Abraham's brother Nahor. Today's verse coverage is Genesis 22nd chapter 14 to 24 verses. இந்த 62வது வாரத்திற்கான அவருடைய வார்த்தைகள் வேறுண்டது என்ற தலைப்பிலான நமது வேதாகம படிப்பில் கிமு 2043 ஆண்டில் ஆபிரகாம் தமது ஒரே மகன் ஈசாக்கை பலி செலுத்த தயாரானபடியால் தேவன் அவரை புகழ்ந்தது பற்றியும் அவர் தமது வாக்குத்தத்தை ஆபிரகாமுடன் புதுப்பித்துக் கொண்டதை பற்றியும் ஆராய்வோம். மேலும் ஆபிரகாமின் சகோதரனான நாகோரின் குடும்ப வரலாறு பற்றியும் சிறிதே ஆராய்வோம். இன்றைய நாளிலே ஆராயப் போகின்ற வேத வசன பகுதி ஆதியாகமம் 22 அத்தியாயம் 14 முதல் 24 வரை உள்ள வசனங்கள். The sixth subsection of the chapter 22nd of Genesis is God praises Abraham and renews his promise 14 to 18 verses. இந்த அத்தியாயத்தின் 6வது உட்பிரிவு தேவன் ஆபிரகாமை புகழுதல் மற்றும் வாக்கு தத்தத்தை மீண்டும் புதுப்பித்தல் 14 முதல் 18 வரை உள்ள வசனம். Let us read the 14th verse first. முதலாவது நாம் 14வது வசனத்தை வாசிப்போம். And Abraham called the name of the place, the Lord will provide. As it is said to this day, in the mount of Lord, it shall be provided. 14 வசனம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு ஏகோவாயிரே என்று பெயரிட்டான். அதனால் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஆபிரகாம் நேம்டு பிளேஸ் ஆன் த மவுண்ட் மோரியா ஜெகவா ஜிரே. ஜெகவா ஜிரே மீன்ஸ் த லார்ட் வில் ப்ரொவைட். திஸ் மீன்ஸ் தட் ஆன் த மவுண்டன் ஆஃப் த லார்ட் it will be provided. Let us examine the context of the word to this day in this verse. Moriya malayil irunda vidathirku Abraham Yehovahire endru perittar adan artham kattude parvathathile paathukollapadum endradhaagum. Ivasanathil ulla innal varaikkum endra vaathaiyin sandarpa porulai satre aaraiyum. Genesis 22:14 verse concludes the account of the binding of Isaac. ஆதியாகமம் 22:14 வசனம் ஆபிரகாம் ஈசாக்கை கட்டி பலி செலுத்த முயற்சி செய்த அந்த வரலாற்றை நிறைவு செய்கிறது. There Abraham named the place Jehovah will provide. In Hebrew it is called as Jehovah Jireh. அங்கே ஆபிரகாம் அந்த இடத்துக்கு கர்த்தர் பார்த்துக் கொள்வார் அல்லது கர்த்தர் கொடுப்பார் என்று பெயரிட்டார். எபிரேயத்தில் இது வந்து யெகோவா யிரே என்று அழைக்கப்படுகிறது. This leads to the enduring proverb that on the mountain of the Lord it will be provided. இது கர்த்தருடைய மலையிலே அழிக்கப்படும் அல்லது பார்த்துக் கொள்ளப்படும் என்ற நிலைத்திருக்கும் பழமொழிக்கு வழிவகுக்கிறது.
இம்மீடியட் கான்டெக்ஸ்ட், உடனடி சந்தர்ப்ப பொருள் என்னவென்று பார்க்கும்போது டெஸ்ட். ஃபர்ஸ்ட், காட் கமாண்டட் ஆப்ரஹாம் டு சாக்ரிஃபைஸ் ஹிஸ் சன் ஐசக் ஆன் தி மவுண்ட் ஆஃப் மோரியா. ஆப்ரஹாம் ஒபேட் திஸ் கமாண்ட் இம்மீடியட்லி வித் டீப் ஃபெய்த். உடனடி சந்தர்ப்ப சூழல் என்னென்று பார்க்கும்போது முதலாவது சோதனை. மோரியா மலையில் ஆப்ரஹாம் தமது மகன் ஈசாக்கை பலியிடுமாறு தேவன் ஆப்ரஹாமுக்கு கட்டளையிட்டார். இந்த கட்டளைக்கு ஆப்ரஹாம் ஆழ்ந்த விசுவாசத்துடன் உடனடியாக கீழ்ப்படிந்தார். அல்டர்னேட்டிவ், அட் த லாஸ்ட் மொமெண்ட் வென் ஆப்ரஹாம் வாஸ் அபவுட் டு சாக்ரிஃபைஸ் ஐசக், அன் ஏஞ்சல் ஸ்டாப்ட் ஹிம் அண்ட் பாயிண்டட் டு எ ராம் காட் இன் த திக்கெட் பை இட்ஸ் ஆன். மாற்று ஏற்பாடு, ஆப்ரஹாம் ஈசாக்கை பலி கொடுக்க துணிந்த அந்த இறுதி வேளையில் ஒரு தேவதூதன் அவரை தடுத்து ஒரு புதரில் கொம்புகளால் சிக்கியிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை சுட்டி காண்பித்தார். வேர்ட் பிளே, ஆப்ரஹாம் யூஸ்ட் த ஹீப்ரூ ரூட் வேர்ட் ரா ஆ விச் மீன்ஸ் டு சி. சொல் விளையாட்டு, ஆப்ரஹாம் காண்பது என்று பொருள்படும் ரா ஆ என்ற எபிரேய மூல சொல்லை இந்த இடத்தில் பயன்படுத்தினார். Earlier in verse 8, when Isaac asked where the lamb was, Abraham replied that God would provide a lamb for him. முன்னதாக 8 வசனத்தில் ஆட்டுக்குட்டி எங்கே என்று ஈசாக்கு கேட்டபோது தேவன் தமக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை கண்டுகொள்வார், காண்பிப்பார் அல்லது அழிப்பார் என்று ஆபிரகாம் பதிலளித்தார். The naming of the place reflects the realization that God saw our need and provided. அந்த இடத்திற்கு தேவன் தமது தேவையை கண்டு அளித்தார் என்ற உணர்தலை புரிந்து கொள்ளும் வகையிலே யெகோவா இறை என்று பெயரிட்டார். To this day is a proverb. இந்நாள் வரைக்கும் என்பதன் பொருள் என்னவென்று பார்க்கும்போது அது பழமொழியாக சொல்லப்படுகிறது. The phrase as it is said to this day indicates that the event gave rise to a popular phrase used by later generation of Israel. இன்று வரை என்று சொல்லப்படுவது அந்த நிகழ்வு இஸ்ரவேலின் பிற்கால சந்ததியினரால் பயன்படுத்தப்பட்ட ஒரு பிரபலமான சொற்றொடரை உருவாக்கியது என்பதை குறிக்கிறது. சிக்னிபிகன்ஸ் ஆஃப் தி மவுண்டன், மலையின் முக்கியத்துவம் என்ன? லேட்டர் when the people faced possible dangers or went to the holy mountain of God, which eventually became associated with Jerusalem in the temple mount, they remembered this phrase as evidence that God would provide a substitute in time of severe trial. மலையின் முக்கியத்துவம், பிற்காலத்தில் மக்கள் இடர்பாடுகளை எதிர்கொண்ட போதோ அல்லது தேவனுடைய பரிசுத்த மலையில், இது இறுதியில் எருசலேம் மற்றும் தேவாலயம் அமைந்திருந்த மலையுடன் இணைக்கப்பட்டுள்ளது, தேவனுடைய பரிசுத்த மலையில் வழிபடச் சென்ற போதோ கடுமையான சோதனை காலங்களில் தேவன் ஒரு பதிலீட்டை அளிக்கிறார் என்பதற்கு சான்றாக இந்த சொற்றொடரை அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். தியாலஜிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ், இறையியல் மறை கருத்துக்கள். இன் பிப்ளிக்கல் தியாலஜி திஸ் பேசேஜ் பாயிண்ட்ஸ் ஃபார்வர்ட் டு த கான்செப்ட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷனரி சாக்ரிஃபைஸ், தட் இஸ் காட் அல்டிமேட்லி ஆஃபர்ட் அப் ஹிஸ் ஓன் சன் as a substitute sacrifice for the sin of the people. இறையியல் மறை கருத்துக்கள் என்னவென்று பார்க்கும்போது வேதாகம இறையியலில் இந்த இடம் பதிலீட்டு பழி என்ற கருத்தை முன்னோக்கி சுட்டி காட்டுகிறது. அதாவது இறுதியாக தேவன் மக்களின் பாவங்களுக்கு பதிலீட்டு பழியாக தமது சொந்த குமாரனையே ஒப்பு கொடுத்தார் என்பதை காட்டுகிறது. Now, let us read the verses 15 to 18. It is
one section, so we have to read all the four verses at once. இப்பொழுது நாம் 15 முதல் 18 வரை உள்ள வசன பதியும் வாசிப்போம். இது அத்தனையும் ஒரே கருத்தை அடக்கிய பகுதியாக இருப்பதனாலே இந்த 4 வசனங்களையும் ஒரு சேர வாசிப்பது அவசியமாய் இருக்கிறது. 15. Then the angel of the Lord called to Abraham a second time out of heaven. கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு and said, By myself I have a son, says the Lord, because you have done this thing and have not withheld your son, your only son. 16 வசனம். நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் பிளஸிங் ஐ வில் பிளஸ் யூ and multiplying I will multiply your descendants as the stars of the heaven and as the sand which on the seashore, and your descendants shall pass the gate of their enemies. Naan unnai aashirvadikave aashirvadithe un sandadiyai vaanathin nakshathrangalai polavum kadarkarai manalai polavum perugave peruga pannuven endrum un sandadiyar தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் In your seed, all the nations of the earth shall be blessed because you have obeyed my voice. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்றார். இந்த ஜாதிகளும் என்பது மக்கள் இனங்களும் என்று வர வேண்டும். சகல மக்கள் இனங்களும் ஆசீர்வதிக்கப்படும். Genesis 22:15-18 verses records that after Abraham faced the ultimate test of his faith by sacrificing Isaac, the angel of the Lord reaffirmed the truth of God's covenant with him. Abraham ஈசாக்கை பலியிட்டதன் மூலமாக தமது விசுவாசத்தின் உச்சகட்ட சோதனையை எதிர்கொண்ட பின்பு கர்த்தருடைய தூதன் தேவன் ஆபிரகாமுக்கு அளித்த உடன்படிக்கையின் சத்தியத்தை மீண்டும் உறுதிப்படுத்தியதை ஆதியாகமம் 22:15-18 வசனங்கள் பதிவு செய்கின்றன. கீ பாயிண்ட்ஸ் ஃப்ரம் திஸ் பாசேஜ். இந்த வசன பகுதியின் முக்கிய குறிப்புகள். ஃபர்ஸ்ட், த வேர்ட் தட் காட் ஸ்வோர் பை ஹிம்செல்ஃப். ஒன்றாவது, தேவன் தாமே ஆணையிட்ட சத்தியம். God swore by his own name, by me I have sworn, he said. தேவன் தமது சொந்த நாமத்தினாலே ஆணையிட்டார், என் பேரில் ஆணையிட்டேன் என்று சொல்லுகிறார். Because there is no authority greater than him. ஏனென்றால் அவருக்கு மேலான அதிகாரம் எதுவும் இல்லை. This emphasized the absolute certainty and irrevocability of the promise. இது அந்த வாக்குறுதியின் முழுமையான உறுதியையும் மாற்ற முடியாத தன்மையையும் வலியுறுத்திற்று. Second, the basis of obedience. இரண்டாவது, கீழ்ப்படிதலின் அடிப்படை. The divine blessing explicitly ties to Abraham's action. தெய்வீக ஆசிர்வாதம் ஆபிரகாமின் செயலுடன் வெளிப்படையாக பிணைக்கப்பட்டுள்ளது. Because you have done this, because you have dared to sacrifice your son, and because you have obeyed my voice. நீ இதை செய்தபடியாலும் உன் குமாரனை பலியிட துணிந்ததாலும் நீ என் சித்தத்துக்கு கீழ்ப்படிந்ததாலும் என்ற அந்த ஆபிரகாமின் செயல்பாடுகள் இங்கே குறிப்பிடப்படுகிறது. God commanded Abraham for his steadfast faith in obeying God's command without any second thought. எவ்வித எதிர் சிந்தனையும் இல்லாமல், இரண்டாவது சிந்தனையும் இல்லாமல் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய துணிந்த ஆபிரகாமின் உறுதியான விசுவாசத்திற்காக தேவன் அவரை பாராட்டினார். Third,
மல்டிப்ளிகேஷன் ஆஃப் சீட். மூன்றாவது சந்ததியின் பெருக்கம். காட் ரீஇட்ரேட்டட் த ப்ராமிஸ் ஆஃப் கவுண்ட்லெஸ் டிசன்டன்ஸ். தேவன் ஆபிரகாமுக்கு எண்ணற்ற சந்ததிகள் உண்டாகும் என்ற வாக்கு தத்துவத்தை மீண்டும் வலியுறுத்தினார். He compared Abraham's descendant to the stars of the sky and the sands of the seashore. அவர் ஆபிரகாமின் சந்ததிகளை வானத்து நட்சத்திரங்களுக்கும் கடற்கரை மணலுக்கும் ஒப்பிட்டார். Fourth, military victory. நாலாவது ராணுவ வெற்றி. This verse says that Abraham's descendants would possess the gates of their enemies. This refers to protection, dominion and victory over enemies. ராணுவ வெற்றி. ஆபிரகாமின் சந்ததியினர் தங்கள் பகைவர்களின் வாசல்களை கைப்பற்றுவார்கள் என்று இந்த வசனம் கூறுகிறது. இது பாதுகாப்பு, ஆதிக்கம் மற்றும் எதிரிகள் மீதான வெற்றியை குறிக்கிறது. Fifth, universal blessing, promise of the Messiah. ஐந்தாவது உலகளாவிய ஆசீர்வாதம், மேசியாவை பற்றிய வாக்குத்தத்தம். The culmination of the covenant is that in your seed all the nations of the earth will be blessed. உடன்படிக்கையின் உச்சக்கட்டம் எது என்றால், உன் சந்ததிக்குள் பூமியில் மக்கள் இனங்கள் சகல மக்கள் இனங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்று கூறப்பட்டதே இந்த உடன்படிக்கையின் உச்சக்கட்டம். According to the New Testament theology, this was a prophecy directed towards Jesus Christ. புதிய ஏற்பாட்டு இறையியலின்படி இது இயேசு கிறிஸ்துவை நோக்கிய ஒரு முன்னறிவிப்பாக இருந்தது. Seventh, Abraham, seventh subsection of this chapter, verse 19. Abraham returns to Beersheba. இந்த அத்தியாயத்தின் ஏழாவது உட்பிரிவு ஆபிரகாம் பெயெர்ஷெபா திரும்புதல், வசனம் 19. Let's read the verse first. So Abraham returned to his young man and they rose and went together to Beersheba. And Abraham dwelt at Beersheba. 19 வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் தன் வேலைக்காரர்களுக்கு திரும்பி வந்தான். அவர்கள் எழுந்து புறப்பட்டு ஏகமாய் பெயெர்ஷெபாவுக்கு போனார்கள். ஆபிரகாம் பெயெர்ஷெபாவிலே குடியிருந்தான். This verse records Abraham's returning to the young man he had left behind and traveling with them back to his home at Beersheba. இந்த வசனம் ஆபிரகாம் தாம் விட்டு வந்திருந்த வாலிபரிடம் திரும்பிச் சென்று அவருடன் சேர்ந்து பெயெர்ஷெபாவில் உள்ள தன் வீட்டிற்கு திரும்பி பயணம் செய்ததை பதிவு செய்கிறது. Key notes. Returning to the servants. Before Abraham went up to the mountain of Moriah with Isaac, he rejoined the young man who he had left behind the floor of the mountain. வேலைக்காரர்களிடம் திரும்புதல். ஈசாக்குடன் மலைக்கு ஏறுவதற்கு முன்பு மலையடி வாரத்தில் அவர் விட்டுச் சென்றிருந்த இளைஞர்களுடன், ஊழியர்களுடன் ஆபிரகாம் மீண்டும் இணைந்தார். Traveling together again. This verse indicates that after a deep personal lonely test of faith on Mount Moriah, they traveled together to Beersheba. This indicates their unity. மீண்டும் ஒன்றாக பயணம். மலையில் ஏற்பட்ட ஆழ்ந்த தனிப்பட்ட மற்றும் தனிமையான விசுவாச சோதனைக்கு பிறகு அவர்கள் பெயெர்ஷெபாவிற்கு ஒன்றாக சென்றார்கள் என்பதை இந்த வசனம் குறிப்பிடுகிறது. இது அவர்களுடைய ஒருமைப்பாட்டை குறிக்கிறது. ரெசியூமிங் ஆர்டினரி லைஃப், சாதாரண வாழ்க்கையை மீண்டும் தொடங்குதல். ஆஃப்டர் எ ப்ரொஃபவுண்ட் லைஃப் சேஞ்சிங் ஸ்பிரிச்சுவல் என்கவுண்டர் அண்ட் டிவைன் அரேஞ்ச்மெண்ட், ஆபிரகாம் டிட் நாட் ஸ்டே ஆன் தி மவுண்டன் பட் ரிட்டர்ன் டு தி ரொட்டீன் ஆஃப் டெய்லி லைஃப். சாதாரண வாழ்க்கையை மீண்டும் தொடங்குது. ஆழமான வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் ஆவிக்குரிய சந்திப்பு மற்றும் தெய்வீக ஏற்பாட்டுக்கு பிறகு ஆபிரகாம் அந்த மலையிலேயே தங்கிவிடாமல்
அன்றாட வாழ்க்கையின் வழக்கத்திற்கு திரும்பினார். செட்டிலிங் இன் பேர்செபா. ஆபிரகாம் ரீஎஸ்டாப்ளிஷ் இஸ் ஹோம் இன் பேர்செபா. பேர்செபாவில் குடியேறுதல். ஆபிரகாம் பேர்செபாவில் தம்முடைய இல்லத்தை மீண்டும் நிறுவினார். This would become his base for future events in the history of patriarchs. இது ஒரு பிதாக்களின் வரலாற்றில் எதிர்கால நிகழ்வுகளுக்கான அவருடைய தளமாக அமைந்தது. Now we will come to the 8th subsection of this chapter. The family of Nahor. Verses 22-24. இப்பொழுது நாம் இந்த அத்தியாயத்தின் நிறைவு பகுதியான 8th பகுதிக்கு வருகிறோம். இது நாகோரின் குடும்பத்தை பற்றி கூறுகிறது. இந்த வந்த வசனங்கள் 20-24 வரைக்கும் உள்ள வசனங்களை பார்ப்போம். First let us read the verse 20. முதலாவது 20 வசனத்தை வாசிப்போம். Now it came to pass after these things that it was told Abraham saying, Indeed, Milcah also had born children to your brother Nahor. 20 வசனம் சொல்லுகிறது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஒருவன் ஆபிரகாம் இடத்திற்கு வந்து, மில்காலும் உன் சகோதரனாகிய நாகோருக்கு பிள்ளைகளை பெற்றாள் என்று கூறுகிறான். Genesis 22:20 marks a turning point in history. After the terrible order of sacrifice Isaac on Mount Moriah, it tells Abraham, someone came and told Abraham that his brother Nahor's wife Milcah has born children to him in Mesopotamia. ஆதியாகமம் 22:20 அதிகாரம் வசனம் வரலாற்று போக்கில் ஒரு திருப்பு முனையை குறிக்கிறது. மோரியா மலையில் ஈசாக்கை பலியிட வேண்டும் என்ற கொடூரமான சோதனைக்கு பிறகு மெசபத்தோமியாவில் இருந்த ஆபிரகாமின் சகோதரர் நாகூருக்கு அவர் மனைவி மில்காள் பிள்ளைகளை பெற்றெடுத்தாள் என்ற செய்தியை ஆபிரகாமுக்கு ஒருவன் வந்து தெரிவித்தான் என்று சொல்லப்படுகிறது. இமீடியட் கான்டெக்ஸ்ட் அண்ட் மீனிங். என்னுடைய உடனடி சந்தர்ப்ப சூழலும் அர்த்தமும் என்ன? ஃபர்ஸ்ட் டைனி பாயிண்ட். After this, listen the words after this. This verse directly connects the quiet everyday family news with the dramatic ordeal on the mountain. திருப்புமுனை, இவைகளுக்கு பின்பு என்ற வார்த்தைகளை கவனிங்க. இந்த வசனம் அமைதியான அன்றாட குடும்ப செய்திகளை மலையில் நடந்த வியப்புக்குரிய சோதனையுடன் நேரடியாக இணைக்கிறது. ஆபிரகாம் has received God's renewed promise to multiply his descendants. ஆபிரகாம் தனது சந்ததியை பெருக செய்வதாக தேவன் தந்த புதுப்பிக்கப்பட்ட வாக்குறுதியை பெற்றுக் கொண்டார். Now he learns that his brother's family is also growing. இப்போது அவர் தனது சகோதரர் குடும்பமும் வளர்ந்து வருவதை அறிந்து கொண்டார். The connection to Isaac's bride. இது ஈசாக்கின் மனவாட்டிக்கான ஒரு இணைப்பாக இருக்கிறது. This genealogy, verse 22-24, serves as the major historical structure. இந்த வம்சாவளி, அதாவது வசனங்கள் 20-24 வரை உள்ள வசனங்கள் ஒரு முக்கிய வரலாற்று அமைப்பாக செயல்படுகிறது. This introduces Bethuel and his daughter Rebecca, who will soon travel to Canaan to be married to Isaac in Genesis 24. இது பெத்வேலையும் ஆதியாகமம் 24 ஈசாக்குடன் திருமண பந்தத்தில் இணைவதற்காக விரைவில் கானானுக்கு பயணம் செய்யவிருக்கும் அவரது மகள் ரெபேக்காவையும் அறிமுகப்படுத்துகிறது. God's hidden care. தேவனின் மறைவான பராமரிப்பு. Abraham was left alone in Beersheba, far from home, his homeland. ஆபிரகாம் தனது தாயகத்திலிருந்து வெகு தொலைவில் பேர்செபாவில் தனித்து விடப்பட்டிருந்த போதிலும்
God was working behind the scenes, hundreds of miles away, preserving Abraham's lineage and preparing the next generation. தேவன் நூற்றுக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் திரைக்கு பின்னால் செயல்பட்டு ஆபிரகாமின் வம்சத்தை பாதுகாத்து அடுத்த தலைமுறையை ஆயத்தம் செய்தார். Now let us read the verses 21 and 22. Who's the firstborn? Booz his second brother. Kemuel the father of Aram. Kesed. Azo. Bildash. Jitlab. And Bethuel. And Bethuel begot Rebecca. 21-22 வசனங்களை வாசிப்போம். அவர்கள் யார் என்றால், முதற் பேரான ஊஸ், அவன் தம்பியாகிய பூஸ், ஆராமுக்கு தகப்பனாகிய கேமுவேல், கேசோத், ஆசோ, பில்தாஸ், இத்லாப், பெத்துவேல் என்பவர்கள். பெத்துவேல் ரெபேக்காளை பெற்றான் என்று அறிவித்தான். அது ஒருவன் வந்து ஆபிராம்கிட்ட சொன்னது. Now let us search briefly about the history of these 8 persons. Nahor's sons, 8 sons. We will make a short search on the every son's history, biography. First, நாகோருக்கும் மில்கானுக்கும் பிறந்த 8 மகன்களை பற்றிய ஒரு சிறிய ஆராய்ச்சியை நாம் மேற்கொள்வோம். ஒவ்வொரு நபரை பற்றியும், இந்த நாகோருக்கு பிறந்த 8 மகன்கள், அந்த மகன்களின் ஒவ்வொரு மகனை பற்றியும் சிறிய ஆராய்ச்சியை நாம் மேற்கொள்வோம். ஃபர்ஸ்ட், ஊஸ் நாகோஸ் எல்டஸ்ட் சன். ஒன்னாவது நாகோரின் மூத்த மகனான ஊஸ். The ஊஸ் also spelled as ஊஸ் of Genesis 22-21 was the eldest son of Abraham's brother Nahor and his wife Milcah. ஆதியாகமம் 22:1 வரும் ஹூஸ் ஊஸ் என்று உச்சரிக்கப்படுகிறது. தமிழிலே ஊஸ் என்றுதான் சொல்லப்படுகிறது. ஆபிரகாமின் சகோதரனான நாகோர் அவரது மனைவி மில்கா ஆகியோரின் மூத்த மகன் ஆவார். பொசிஷன், ஊஸ் வாஸ் த எல்டஸ்ட் ஆஃப் 8 சன்ஸ் பான் டு நாகோர் அண்ட் மில்கா. இவருடைய தரநிலை என்னவென்று பார்க்கும்போது, நாகோருக்கும் மில்காலுக்கும் பிறந்த 8 மகன்களில் ஊஸ் என்பவர் மூத்தவர் ஆவார். ஹி வாஸ் ஃபாலோட் பை பூஸ், காமுவேல், கேசிட், ஆசர், பில்தாஷ், ஜிட்லாப் அண்ட் பெத்வேல். பெத்வேல் லேட்டர் பிகேம் த ஃபாதர் ஆஃப் ரெபேக்கா. ரெபேக்கா அண்ட் லாபான். சிக்னிபிகன்ஸ் அண்ட் ஹெரிட்டேஜ், முக்கியத்துவமும் மரபும். த லேண்ட் ஆஃப் ஊஸ். பிபிலிக்கல் ஸ்காலர்ஸ் சஜஸ்ட் தட் த ஆன்செஸ்டர் ஹூ கேவ் த லேண்ட் ஊஸ் இஸ் நேம் வாஸ் ஊஸ். திஸ் லேண்ட் இஸ் ஃபேமஸ்லி நோன் அஸ் த ஹோம் ஆஃப் ஜோப். இன் ஜோப் 1:1 வி ரீட் ஊஸ் தேசம். ஊஸ் தேசத்துக்கு அந்த பெயரை வழங்கியவர் இந்த ஊஸ் என்ற மூதாதையர்தான் என்று வேதாகம அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த தேசம் யோபின் இல்லமாக பிரபலமாக அறியப்படுகிறது. யோபு 1:1 நாம் வாசிக்கிறோம், ஊஸ் தேசத்திலே என்று நாம் வாசிக்கின்றோம். நேம் டிரான்ஸ்லேஷன், இந்த ஒரிஜினல் ஹீப்ரூ இட் திஸ் நேம் வாஸ் ரிட்டன் அஸ் ஊஸ். இட் ஆல்சோ அப்பியர்ஸ் இன் தி அதர் ஜீனாலஜிக்கல் ரெக்கார்ட்ஸ் சச்எஸ் ஜெனிசிஸ் 10:23 அண்ட் ஜெனிசிஸ் 36:28. ஹவவர் ஓல்டர் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் சச்எஸ் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் ரெண்டர் இட் அஸ் ஹூஸ். இன் தமிழ் இட் இஸ் கால்ட் ஊஸ். மொழிபெயர்ப்பு, மொழிபெயர்ப்பு. மூலை எபிரேய மொழியில் இந்த பெயர் யூ இசட் ஹூஸ் என்று எழுதப்பட்டுள்ளது. ஆதியாகமம் 10:23 மற்றும் ஆதியாகமம் 36:28 போன்ற பிற வசனப்பட்டு வம்சாவளி பட்டியல்களிலும் இப்படியே இது காணப்படுகிறது. ஆனாலும்
கிங் ஜேம்ஸ் பதிப்பு போன்ற பழைய ஆங்கில மொழிபெயர்ப்புகள் இதனை ஹூஸ் என்று குறிப்பிட்டன. தமிழிலே இது வந்து வூஸ் என்று வழங்கப்படுகிறது. செகண்ட் சன் பூஸ், பூஸ் த செகண்ட் சன் ஆஃப் நாகூர். இரண்டாவது, நாகூரின் இரண்டாவது மகன் பூஸ். பூஸ் வாஸ் த செகண்ட் சன் ஆஃப் ஆப்ரஹாம்ஸ் பிரதர் நாகூர் அண்ட் இஸ் ஒய்ஃப் மில்கா. பூஸ் என்பவர் ஆப்ரஹாமின் சகோதரரான நாகூர் மற்றும் அவரது மனைவி மில்கா ஆகியோரின் இரண்டாவது மகன் ஆவார். இஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் த ஃபேமிலி ட்ரீ இன் ஜெனசிஸ் 22:21. இவர் ஆதியாகமம் 22:21 குடும்ப வம்சாவளியில் அறிமுகப்படுத்தப்படுகிறார். ஹிஸ்டாரிக்கல் அண்ட் பிப்ளிகல் சிக்னிபிகன்ஸ், வரலாற்று மற்றும் பிப்ளிய முக்கியத்துவம். ஆன்செஸ்டர் ஆஃப் எலிகு, பூஸ் இஸ் வைட்லி பிலீவ் டு பி த ஆன்செஸ்டர் ஆஃப் எலிகு, த யங் மேன் ஸ்போக்கன் ஆஃப் இன் த புக் ஆஃப் ஜோப், ஜோப் 32:2. எலிகுவின் மூதாதையர் பூஸ் என்பவர் யோபு புத்தகத்தில் 32:2 பேசும் இளைஞரான எலிகுவின் மூதாதையர் என்று பரவலாக நம்பப்படுகிறது. எலிகு இஸ் ஐடென்டிஃபைட் பூசைட், எலிகு ஒரு பூசியன் என்று அடையாளம் காணப்பட்டார். Let us read the verse Job 32:2. Then the wrath of Elihu, the son of Barachiel, the Buzite, of the family of Ram, was aroused against Job. His wrath was aroused because he justified himself rather than God. அதனால் ராமின் வம்சத்தானாகிய பூசியனான பரகையேலின் குமாரன் எலிகுவுக்கு கோபம் உண்டது. யோபு தேவனை பார்க்கலும் தன்னைத்தான் நீதிமானிக்கிய நிமித்தம் அவன் மேலும் அவனுக்கு கோபம் உண்டு. நோட் இன் ஜெரேமியா, திஸ் நேம் அப்பியர்ஸ் அகெய்ன் லேட்டர் இன் ஜெரேமியா 25:23. அமங் த நேஷன்ஸ் தட் ஃபேஸ் த கமிங் ஜட்ஜ்மெண்ட். எரேமியாவில் ஒரு குறிப்பு காணப்படுகிறது. இந்த பெயர் பின்னர் எரேமியா 25:23 மீண்டும் வருகிறது. அங்கு பூஸ் என்ற பிராந்திய கோத்திரம், பிராந்தியம் அல்லது கோத்திரம் வரவிருக்கும் நியாய தீர்ப்பை எதிர்கொள்ளும் தேசங்களில் பட்டியலிடப்பட்டுள்ளது. Let us read that verse, Jeremiah 25:23. Dedan, Thema, Booz, and all who are in the farthest corners. இந்த எரேமியா 25:23 மாத்திரம் வாசிப்போம். தேதானுக்கும் தேமாவுக்கும் பூசுக்கும் கடையாந்தரங்களில் உள்ள அனைவருக்கும் என்று சொல்லப்படுகிறது. பூஸ் என்ற பெயர் அங்கே வருகிறது. இது தீஸ் சஜஸ்ட் தட் பூஸ் டிசனன்ஸ் ஃபார்ம்ட் எ டிஸ்டிங் ட்ரைப் ஆஃப் ஜியாகிரபிகல் லொகேஷன் நியர் ஏதோ. அவருடைய சந்ததியினர் ஏதோம் அல்லது ஊஸ் அருகே ஒரு தனித்துவமான குலத்தையோ அல்லது புவியியல் இருப்பிடத்தையோ உருவாக்கியதை குறிக்கிறது. தேர்ட் சன் கேமுவேல், த ஃபாதர் ஆஃப் ஆராம். மூன்றாவது மகன் ஆராமுக்கு தகப்பனாகிய கேமுவேல் என்பவன். கேமுவேல் வாஸ் த தேர்ட் சன் ஆஃப் ஆப்ரஹாம்ஸ் பிரதர் நாகூர் அண்ட் மில்கா. He is identified in Genesis 22:21 as the father of Aram. Kemuel, Abraham's சகோதரரான நாகூர் மற்றும் மில்காவின் மூன்றாவது மகன் ஆவார். இவர் ஆதியாகமம் 22:21 இந்த நம்ம வசனத்தில் ஆராமின் தந்தை என்று அடையாளம் காட்டப்படுகிறார். Family background and meaning. Genesis. Kemuel was the third son of Abraham's brother Nahor and Milcah. He was born in Aram, Naharaim, Mesopotamia to Nahor and Milcah. Kemuel என்பவர் ஆபிரகாமின் சகோதரனுடைய மூன்றாவது மகன் ஆவார். இவர் ஆராம் நகராயிம் அல்லது மெசபத்தோமியாவில் நாகார் மற்றும் மில்காலுக்கு மகனாக பிறந்தார்.
his brothers included, Uz, Buz, Kesed, Asur, Bildash, Jidla, and Bethuel, who was Rebekah's father. இவருடைய சகோதரர்கள் வந்து ஊஸ், பூஸ், கேசித், அசு, பில்தாஷ், ஜித்ரா மற்றும் பெத்வேல். இந்த பெத்வேல் தான் ரெபேக்காவின் தந்தை. இவர்கள் எல்லாரும் இவருடைய சகோதரர் கேமுவேலின் சகோதரர்களாக இருக்கிறார்கள். மீனிங் ஆஃப் த நேம், த ஹீப்ரூ நேம் கேமுவேல் மீன்ஸ் ரைஸ்ட் அப் பை காட், அ சர்ச் ஆஃப் காட். இந்த பெயரின் பொருள் என்ன வந்து பார்க்கும்போது, கேமுவேல் என்ற பெயர் வந்து தேவனால் எழுப்பப்பட்டவர் அல்லது தேவனுடைய சபை என்று அர்த்தமாகும். சிக்னிபிகன்ஸ் ஆஃப் தி வெர்ஸ்,

0: இந்த வசனத்தின் முக்கியத்துவம். ஆறாம் கனெக்ஷன், கேமுவில் வாஸ் த ஃபாதர் ஆஃப் ஆராம் கனெக்டிங் நாகோஸ் ஃபேமிலி டு த அராமைட் பீப்புள். ஆறாம் தொடர்பு, கெமுவில் ஆறாமின் தந்தை என்பது நாகோரின் குடும்பத்தை ஆறாமிய மக்களுடன் இணைக்கிறது. However, biblical scholars suggest that this particular Aram was not the sole ancestor of the entire vast region of nation of Syria Aram, which was already inhabited by people, but rather an individual descendant within lineage of Nahor. இருப்பினும் வேதாக அறிஞர்கள் இந்த குறிப்பிட்ட ஆறாம் என்பவர் ஏற்கனவே மக்கள் வசித்து வந்த சிரியா ஆறாம் என்னும் பரந்த பிராந்தியம் அல்லது தேசம் முழுவதற்கும் ஒரே மூதாதையராக இல்லாமல் நாகோரின் குலத்துக்குள் இருந்த ஒரு தனிப்பட்ட வழித்தோன்றல் ஆவார் என்பது குறிப்பிடார்கள். கான்டெக்ஸ்ட் இன் ஜெனசிஸ் 22 ஆதியம் 22 சந்தர்ப்ப சூழல். இமீடியட்லி ஆஃப்டர் ரிட்டர்னிங் ஃப்ரம் சாக்ரிஃபைசிங் ஈசான், ஆபிரகாம் அண்ட் அஸ் த ரீடர்ஸ் ஆஃப் திஸ் பைபிள் அஸ் ஆல்சோ ஆர் கிவன் ஏ ஜீனாலஜி டு இன்ஃபார்ம் ஹிம் ஆஃப் ஹிஸ் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. ஈசாக்கி பலியாக செலுத்த சென்று திரும்பிய உடனே ஆபிரகாமுக்கும் மற்றும் வேதாகமத்தை படிக்கும் நமக்கும் கூட அவருடைய விரிவான குடும்பத்தை பற்றி தெரிவிப்பதற்காக இந்த வம்சவழி பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தி செட்ஸ் அ ஸ்டேஜ் ஃபார் ஈசா டு ஃபைண்ட் ஏ ஒய்ஃப் அமங் ஹிஸ் ஃபாதர்ஸ் ரிலேட்டிவ்ஸ் த டாட்டர் ஆஃப் பெத்வேல் கம்ஸ் பிரதர். இது ஈசாக்கு தன் தகப்பனின் உறவினர்களுக்குள் கெமுவேலின் சகோதரனான பெத்வேலின் மகள் ஒரு மனைவியை ரெபேக்காளை கண்டுகொள்வதற்கான வம்சாவளிக்கான ஒரு களத்தை அமைக்கிறது. With this, we conclude this week's Bible study on the topic of rooted in His word. இத்துடன் அவருடைய வசனத்தை வசனத்தில் வேரூன்றுதல் என்ற தலைப்பிலான இந்த வாரத்துக்கான படிப்பை இத்துடன் முடித்துக் கொள்வோம். If the Lord wills, next week on the same day at the same time, we will move to the chapter 23 after studying the names in the remaining verses of the chapter. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் இதே நாளில் இதே நேரத்தில் இந்த அத்தியாயத்தில் எஞ்சியுள்ள வசன பகுதிகளில் உள்ள பெயர்களை பற்றிய ஆராய்ச்சிக்கு பின்பு 23 அத்தியாயத்துக்கு கடந்து செல்வோம். My heartfelt thanks to our dear brother Thunderkit and his team for their excellent work in broadcasting this study through Ignite Radio. Ignite வானொலி மூலமாக இந்த படிப்பை ஒளிபரப்பும் பணியை சிறப்பாக செய்து வரும் அன்புக்குரிய சகோதரர் Thunderkit மற்றும் அவரது குழுவினருக்கு எனது மனமார்ந்த நன்றி. My sincere thanks to dear brother David, brother Jack Williams and sister Deepthi Williams for their excellent work in broadcasting this program in India. இந்த வானொலி ஒலிபரப்பை இந்தியாவில் மிகச் சிறப்பாக செய்து வரும் அன்பான சகோதரர் டேவிட் மற்றும் சகோதரர் ஜாக் வில்லியம்ஸ் மற்றும் சகோதரி தீப்தி வில்லியம்ஸ் ஆகியோருக்கு என் மனமார்ந்த நன்றி. My heartfelt thanks to all the beloved brothers and sisters who listened to this broadcast from beginning to the end. இந்த ஒலிபரப்பை தொடக்கம் முதல் நிறைவு வரை கவனித்து கேட்ட அன்புமிக்க சகோதரர்கள் சகோதரிகள் யாவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. Until we meet again, I am praying for you. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கிரீட்டிங்ஸ் டு ஆல் ஆஃப் யூ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். என் அன்பான சகோதரி சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: That was a wonderful, wonderful lesson delivered from Brother Joseph. Thank you so much, Brother Joseph, and I really, really appreciate the wonderful lesson, and may God bless you. So, my dear greetings, my dear brothers and sisters, please kindly share this program to your friends, neighbors, relatives, and near and dear, so that we can have a chance to save a soul. So, let's take a quick commercial, and we're going to go through the comments.
2: வணக்கம். என் பேர் ஆலன் ஜாஷுவா. நான் இங்கு சரி சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் சபையின் ஒரு அங்கத்தினர். நீங்கள் வான்கூவர் அல்லது அருகில் இருந்தால் உங்களை

0: அன்பரும் பிரியமான தேவப்பிள்ளை அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்து சொல்கிறேன். வாழ் நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் எஃப்எம் ரேடியோ எக்னைட் ரேடியோ மூலமாக மேற்பராக இயேசு கிறிஸ்துவின் துய நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் ஆத்மாக்களை காத்துக் கொள்ளுங்கள். பொசிசிஸ் யுவர் சாலிஸ். உங்கள் ஆத்மாக்களை காத்துக் கொள்ளுங்கள். உலகத்திலேயே மிகவும் விலையேற பெற்றது ஆத்மா. ஒன்றுதான், அதை எந்த ஒரு மனிதனாலும் விலை கொடுத்து வாங்க முடியாது. எல்லா ஆத்மாவும் கர்த்தருடையது. ஆக ஆத்மாவை காக்கிறவர்கள் ஞானமுடையவர்கள். எருசலேமின் அழிவை குறித்து கர்த்தர் முன் குறிக்கும் போது, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்மாக்களை காத்துக்கொள்ளுங்கள் என்றார். லூக்கா 21:19. மனிதன் ஒவ்வொரு நாளும் தங்களுடைய உடைமைகளை காக்க மறப்பதில்லை, ஆனால் ஆத்மாவை காக்க மறந்து போகின்றனர். ஆத்மாவை காப்பது எப்படி? நாம் ஆத்மாவை காத்துக் கொள்ள வேண்டும். மேற்கொண்ட வசனத்திலே நாம் பார்த்தபடி பொறுமையினாலே ஆத்மாக்களை காத்துக் கொள்ள முடியும். பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்ற பழமொழியை கேள்விப்பட்டிருப்பீர்கள். நம்முடைய வாழ்க்கையில் பொறுமை மிக அவசியம் ஒன்று. சில காரியங்களை நினைக்கும் போது என்னால் பொறுமையாக இருக்க முடியாது என்பார்கள். ஆனால் வேதம் நம் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று போதிக்கிறது. ஒரு சிலருக்கு பதிலுக்கு பதில் செய்யாவிட்டால் தூக்கம் வராது. அப்படி பதிலுக்கு பதில் செய்வதாலே என்ன ஏற்படுகிறது? வன்முறை வெடிக்க ஆரம்பிக்கிறது. அதனால் யாருக்கும் சமாதான குறைவு ஏற்படுகிறது. பொறுமைக்கு எடுத்துக்காட்டாக வேதாந்தத்தில் யோபுவை பாருங்கள். இதோ பொறுமையா இருக்கிறவர்களே பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமுள்ளவராயிருக்கிறார். வேறே யாக்கோபு 5:11. யோபுவிற்கு இருந்த எல்லா பரிபவன போதிலும் யோபு தன்னுடைய உத்தமத்திலே உறுதியாயிருந்தார். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை. தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. யோபு 1:22. இன்றைக்கு சின்ன சின்ன பாடுகள் வந்தவுடனே தேவனை தூசிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். யோபுவோ பொறுமையோடு இருந்து தேவனுடைய அதிசயங்களை இரட்டிப்பாக பெற்றுக் கொண்டார். ஆவிற்குரிய கனிகளிலே ஒன்று நீடிய பொறுமை. ஒரு கிறிஸ்துவன் குறிப்பாக எந்த ஆவிக்குரிய கனிகளை 9 பெற்றவனாக இருக்க வேண்டும்? இதில் ஒன்று குறைய காணப்படுவோமானால் அவன் தேவ சமூகத்தில் குறை உள்ளவனே. அன்பானவர்களே, இந்த கனிகளை உடையவராயிருந்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தவறாதிருங்கள். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் விதானிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவ்விடத்தில் யாதொரு மாதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதல்வரா என்பதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவருக்கும் கேட்பதற்கு தீவிரமாயும் பேசுவதற்கு பொறுமையாயும் கோபிப்பதற்கு தாமதமாயும் இருக்க கருகிறார்கள். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுகி குடி துருக்குடத்தை ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமங்களை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிற வஸ்திரத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். யாக்கோபு 1:17-21 பேசுகிற விஷயத்திலே வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிவிடக் கூடாது. நாம் கர்த்தருடைய இருக்கிறபடினாலே பேசுவதற்கு பொறுமையா இருக்க வேண்டும். துதித்தலும் சபித்தலும் நாவின் அதிகாரமாய் இருக்கிறது. அதனாலே ஒருவரை சபிக்கிறோம், அதனாலே தேவனை துதிக்கிறோம். நாவை உண்டாக்கினவர் நன்மைக்காகவே உண்டாயிருக்கிறார். நல்லவைகளையே பேச வேண்டும். முத்துக்கள் சிதறிவிட்டால் சேர்ப்பது கடினம். அது போல வார்த்தைகளை விட்டுவிட்டால் சேர்ப்பது கடினம். ஒரு வார்த்தை கொள்ளும், ஒரு வார்த்தை வெல்லும் என்பார்கள். ஹேர் மச் ஸ்பீக் லிட்டில். எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய வாயின் வார்த்தைகளை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். ஆத்துமக்களுக்காக உத்தரவாதம் செய்கிறவர்கள் தேவனுடைய தாசர்கள் ஆகியார். அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அடங்க வேண்டும் என்று எபிரேய ஆசன் கூறுகிறார். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விருத்திருக்கிறபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு புரோஜனமா இருக்க மாட்டாதே. எப்படியே 13:17 ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறவன் அந்த கம்பெனி ப்ரொடக்டுக்காக பருந்து பேசுகிறான். இது மிக நன்றாக இருக்கும், வாங்கி பாருங்கள். ஏதாவது பிஸ்கட் என்ற நான் கிரெடிட்டி என்று சொல்லுகிறான். அதே போல விசுவாசியா இருக்க குறிப்பாக அவருடைய ஆத்மாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாக ஊழியர்கள் செயல்படுகிறார்கள். நான் என்ன செய்வது, அவன் விழுந்து போனான் என்று கற்றிடம் ஒரு ஊழியன் சொல்ல முடியாது. அவன் கணக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கிறான். ஆகையால் மந்தைய குறித்து கரிசனை ஒரு ஊழியனுக்கு உண்டு. ஒருவன் எவ்வளவு காலம் பொறுமையா இருக்க வேண்டும்? வசனம் சொல்லுகிறது, இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருவனவும் நீடிய பொறுமையா இருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமி நற்பலனே அடைய வேண்டும் என்று முன்மாறி பின்மாறி வருமளவும் நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் ஆத்துமக்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறதே. யாக்கோபு 5:7-8 ஒரு நாட்டிற்கு எல்லை உண்டு, ஆனால் பொறுமைக்கு எல்லை இல்லை. கர்த்தர் வருவளவும் நீடிய பொறுமையை இருக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக யாக்கோபு ஒரு விவசாயியை காண்பிக்கிறார். அவன் விதையை விதித்து மறுநாளே அவன் அறுவடைக்கு தயார் ஆவதில்லை. ஒவ்வொரு நாளும் தன் விதித்த விதையை கண்காணிக்கிறான், கொத்துகிறான், இருப்பொடுகிறான், வேலி அடைக்கிறான், நீர்ப்பாய்ச்சுகிறான், காவல் காக்கிறான். இவ்வளவு கடினப்பட்டு பாடுபட்டு நீடிய பொறுமையோடு இருந்து பலனை பெறும்படி காத்திருக்கிறான். அந்தபடி நீடிய பொறுமையுடையவராய் இருப்பவர்களுக்கு கர்த்தர் வாழாத ஜீவ கிரீடத்தை தருகிறார் என்ற நம்பிக்கையோடு இருந்து இருதயங்களை ஸ்திரப்படுத்த வேண்டும். மேலும் உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும்
1: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றவாயிருக்கும்படி காக்க கடவுளாக என்று ஒன்று தோசனிக்கிய 5:23 பவுல் குறிப்பிடுகிறார். அவிலே நன்றாகத்தான் இருக்கிறோம், அவைக்குரிய சபைக்கு செல்கிறோம் என்று மெத்தனமாக இருந்துவிடக் கூடாது. ஏனெனில் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் குற்றமற்றதாக காக்கப்பட வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல ஒவ்வொருவரும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஆகியால் அனுதினமும் பரிசுத்தின் மேல் வாஞ்சியாய் இருந்து கர்த்தருக்குள் வளர்ந்து பெருகுங்கள். நம்முடைய ஆத்மாவை நாம் என்ன காக்க வேண்டும் என்று கேள்வி நமக்குள் எழுப்புகிறது அல்லவா? அதற்கான விடியை நாம் ஆராயும் போது ஆத்மாக்களே பாதுகாப்புக்கான இரண்டு நண்பர்கள் குறித்து கர்த்தர் நமக்கு மிக தெளிவாக போதிக்கிறார். ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது, அவன் நான் என்ன செய்வேன், தன் தானியங்களை சேர்த்து வைப்பதற்கு இடமில்லையே, நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்கள் இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விதித்த தானியங்களை என் பொருளையும் அங்கே சேர்த்து வைத்து பின்பு ஆத்மாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறது, இலைப்பாரி பசித்து குடித்து பொறிப்பாயிரு என்று என் ஆத்மாவுடைய சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகரனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரி எடுத்துக்கொள்ளப்படும். அப்போது நீ சேகரித்தவர்கள் யாருவிதாகும் என்றார். லூக்கா 12:20 தேவனிடத்தில் ஐஸ்வரனாயிராமல் தங்களுக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவர்கள் இப்படியே இருக்கிறார்கள். நீங்கள் எப்படிப்பட்டவராக இருக்கிறீர்கள்? மற்றவனை குறித்து நாம் தியானிக்கும் போது ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் அடுத்தவும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசர் என்று பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பாருங்கள் நிறந்தவனாய் அந்த ஐஸ்வர்யனுடைய வாசலருகில் கிடந்து அவருடைய போஜத்திலிருந்து விழுந்து துணிக்கைகளே தன் பசிய ஆற்ற ஆசையா இருந்தான். நாய்கள் வந்து அவன் பற்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மறுத்து தேவத்தினாலே அவருடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவனும் மறுத்து அடக்கப்படப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே அவராமையும் உன் மடியிலே லாசுரையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாக அபிராமே, நீர் எனக்கு இறங்கி லாசுரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தேய்த்து என் நாவை குளிரும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்னி சுவாலியில் வேதனைப்படுகிறனே என்று கூப்பிட்டான். லூக்கா 16:24 இவன் பூமியில் இந்த காலத்தில் சப்பிரமாய் வாழ்ந்து தன் ஆத்மாவை காக்க மறுத்தான். லாசருவோ ஆத்மாவை காத்து கொண்டான். ஆத்மாவை காக்காமல் போனால் அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்னி அவியாமலும் மார்க்கு 9:48 அன்பு தாசரே, நீ உன் ஆத்மாவை இந்நிலைமையில் வைத்துள்ளாய். உன் ஆத்மாவை உன் தேவனுக்கு ஒப்புக்கொடு. அதுக்குரிய ஞானத்தையும் முழு பலத்தையும் கர்த்தருக்கு தந்தருவாராக. நம்முடைய ஆத்மாவில் எந்த அளவு தேவனுக்கு இடம் கொடுக்க வேண்டும்? உன் தேவனே கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று மார்க்கு 12:30 வாசிக்கிறோம். முழுமையாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். தேவன் மனிதனை முழுமையுறவனாக சிருஷ்டித்தார். அப்படிப்பட்ட தேவனுக்கு உங்களை பாதியாக ஒப்புக் கொடுத்து பாதி உலகத்திற்கு ஒப்புக் கொடுத்தால் எப்படி? நீங்களும் உங்கள் ஆத்மாவையும் கர்த்தருக்கு சொந்தமானவைகள். ஆகியால் தன் ஆவி தன்னை தந்த தேவனத்திற்கு திரும்புகிறது. இதில் எந்த ஆவியும் எந்த நபருக்கும் கட்டுப்பட்டது அல்ல. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே,
0: உன் தேவனை அறிந்து கொள்.
1: Now the God உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் தன்னை உண்டாக்கின தேவனை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும்.
0: தேவனை அறிந்து கொள்ள மனிதன் பல வழிகளில் முயற்சி எடுக்கிறான். அவருடைய முயற்சி தோல்வி அடைகிறது. தேவனை பற்றி அறிந்து கொள்ள நாம் பரிசுத்த வேதாந்தத்திற்கு செல்ல வேண்டும். தேவன் தம்மை குறித்து பரிசுத்த வேதாந்தத்திலே வெளிப்படுத்தியிருக்கிறார். தேவன் நம்முடைய சிருஷ்டிகர். God is our creator. தேவன் நம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்கள் சிருஷ்டித்தார். ஆதியாக 1:27 படிக்கிறோம். வேதாகமத்தின் முதல் புத்தகத்திலே முதல் அதிகாரத்தில் மனிதன் உண்டாக்கப்பட்ட விதத்தை குறித்து படிக்கிறோம். மனிதன் தேவசாய் சிருஷ்டிக்கப்பட்டுள்ளான். பூமியில் உள்ள மட்டைகளை விட இவன் விசேஷித்தவனாய் இருக்க கடவான். மேலும் பூமியில் உள்ளவர்களெல்லாம் ஆண்டு கொள்ளும்படியான அதிகாரத்தை தேவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். அதிகாரத்தை தவறாக பயன்படுத்த அல்ல, தேவன் தம்மை போல நறுக்கீர்களை செய்ய அவனுக்கு சகலத்தையும் ஆண்டு கொள்ளும்படியான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். தேவன் மனிதனுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்த போதிலும் தாமே அவனுக்கு ஆசானாக இருக்கிறார். அவன் எந்த விதத்திலும் தேவனை மிஞ்சி எண்ணிவிட முடியாது. ஏனென்றால் மனிதன் தேவனால் படைக்கப்பட்டவன், உண்டாக்கப்பட்டவன். உண்டாக்கினவருக்கு ஆலோசனை சொல்ல முடியாது. இன்றைக்கு அநேகர் இது இப்படி இருந்தால் நலமாக இருக்கும், அது அப்படி இருந்தால் நலமாக இருக்கும் என்று சொல்லுவதை கேள்விப்பட்டிருக்கின்ற. சொல்லத்தான் முடியும். அதை மாற்றியமைக்கவோ திருத்தி அமைக்கவோ மனிதருக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. தேவன் நம்முடைய ஆசான். God is our teacher. தேவனுடைய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தேவனிடத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கவே புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஆதியாகமம் 2:16-17. முதலாம் அதிகாரத்தில் சிருஷ்டிப்பை குறித்து படித்தோம். 2 அந்த மனிதனுக்கு அவர் ஆசிரியராக தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் நீ புசிக்கவே புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மட்டும் புசிக்கவே புசிக்க வேண்டாம் என்றார். சிருஷ்டிகருக்கு ஆதாம் இந்த விஷயத்தில் கீழ்ப்படியவில்லை. தேவனுக்கு எதிரதியாக பிசாசு ஆதாமின் மனைவியாக ஏவாளை ஏமாற்றி அந்த விருட்சத்தின் கனியை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றார். நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல இருக்கிறது என்றும் தேவன் அறிவார் என்று சொல்லி அவளை வஞ்சித்து இதற்கு கீழ்ப்படுத்த ஏவாள் தன் புசித்து அதன் பின் தன் புருஷனுக்கும் கொடுத்தான். இதனால் இருவரும் தேவனுடைய கட்டளையை மீறினார்கள். தேவனுடைய கட்டளை மீறுகிற விஷயத்திலே ஜனங்கள் வருவது வரட்டும் என்று சொல்லி துணிந்து பாவத்தில் இறங்குகிறார்கள். அந்த பின்தான் அடல்படுக வருகிறார்கள். வாகன ஓட்டிகளுக்கு சில விதிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை மீறி பின்பற்றினால் அதன் விபத்தை தவிர்க்க முடியும். வருவது வரட்டும் என்று வாகனத்தை ஓட்டுவோரானால் விபத்து துரிதமாக ஏற்படும். அதே போல தேவனுடைய கட்டளைகளை ஒரு மனிதன் மீறும்போது அவன் பாவத்தின் தள்ளப்படுகிறான். அவனை பாவம் ஆண்டு கொள்ளும். இப்படியாக முதலாவது மனிதனாகிய ஆதாம் பாவம் ஆண்டு கொண்டது. மனிதன் பாவத்திற்கு கீழ்ப்படுத்தபடியால் அவனுக்கு தண்டனையை கொடுத்தார். தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது பொதுவாக எல்லாரும் ஏற்றுக்கொள்ளும் ஒரு உண்மை. அப்படி தண்டிக்கப்படவில்லை என்றால் பாவம் பெருகிவிடும். தவறு செய்கிறவர்களும் துணிந்து செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். நாமும் கூட பிள்ளைகள் தவறு செய்து விட்டால் தண்டிக்கிறோம். இதற்காக
1: எந்த தவறை மீண்டும் அந்த பிள்ளை செய்யக்கூடாது என்பதற்காக எந்த விதமாக தேவன் தம் உண்டாக்கின மனுஷனை தண்டித்தார். உள்ளகம் தண்டிக்கிற பிரகாரமாக தண்டிக்கவில்லை. மனிதன் பூமியில் இருக்கும் காலம் வரை அவனை நிப்பூட்டுகிற அளவிற்கு அந்த தண்டனையாவது அமைந்திருக்கிறது. ஏனெனில் அவர் தம் சிருஷ்டிகர் ஆசான் நம்மை நியாயத்தீர்ப்புக்கு அதிகாரம் படைத்தவர். தேவன் தண்டனை கொடுத்த வகையில் அவர் முதலாவது சர்வத்தை பார்த்து நீ இதை செய்தபடியால் சகல காட்டு மிருகங்களும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வாயினாலே வயிற்றினாலே நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் என்றார். ஆதாம் முதலாவது உண்டாக்கப்பட்ட போதிலும் கர்த்தர் தண்டிக்கிற விஷயத்திலே ஸ்திரியை நோக்கி இது கர்ப்பவதியாய் நீ கர்ப்ப வேதனைப்படும் போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணவே வேதனோடு கூட பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் பிரசனை பற்றியிருக்கும். அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். பின்பு அவன் ஆத்மாவை நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். இருவருக்கு நாளும் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் உடைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுத்தபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மற்றும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாயிருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். ஆதியாக 3:16-19. அன்பானவர்களே, தேவன் மனிதனுக்கு கொடுத்து இந்த தண்டனையை அவர் மண்ணுக்கு திரும்பும் அளவும் அனுபவிக்கிறார். இது தேவனுடைய நியாயமாக இருக்கிறது. இதிலே ஏதாவது மாறுதல் செய்ய முடிகிறதா? மனுஷனுடைய கண்டுபிடிப்புகள் இதிலே பல வழிகளை பெருக்கிக் கொண்டே சென்றாலும் இந்த விஷயத்திலே அவனால் ஒன்றும் பண்ண முடியவில்லை. ஆகையால் தேவனை அறிகிற அறிவுக்கு நாம் திரும்பவோமானால் மனந்திரும்பும்படியாக எங்கும் உள்ள மனுஷருக்கும் கட்டளை கொடுக்கிறதை நாம் அறிய முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் அத்தேனே பட்டணத்தில் கர்த்தருடைய வார்த்தையை பிரசுரிக்கும் போது அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாமல் போலிருந்தார். இப்போதே மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷருக்கு கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தின் நீதியாய் நாய்ந்திருப்பார். அந்த மனுஷனை மறுத்தோழ்ந்து இருப்பதனாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்கம் பண்ணினார் என்றார். அப்போஸ்தலர் 17:30-31 அந்த மனிதன் யார்? அவர் தான் இயேசு கிறிஸ்து. தேவன் அவரை 3 உயிரோடு எழுப்பினார். அவர் மனுஷருடைய பாவத்தை போக்கும் வழியாக சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்பட்டார். அவர் சிந்திய ரத்தத்தினாலே மனுஷருக்கு பாவ மன்னிப்பாக மீட்பு உண்டாயிருக்கிறது. இதை நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்றால் உங்களுடைய பாவங்களுக்காக மனம் திரும்பி இயேசு அறிக்கையிட்டு பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பண்ண வேண்டும். அப்பொழுதே ரட்சிக்கப்படுகிறீர்கள். இல்லையெனில் உங்கள் விசுவாசம் நம்பிக்கை எல்லாம் வீணாய் போய்விடும். ஆபிரகாம் என்ற தேவனுடைய மனுஷன் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தபடியால் அசுரிக்கப்பட்டான். அவனோடு சென்ற லோத்தோ சுயமாக தேர்வு செய்து சுயேச்சைக்கு தன்னை ஒப்புக் கொடுத்தபடியால் அவனுடைய சந்ததியை பற்றி சோதோம் குமாரா பட்டணத்தின் அழிவுக்கு முன் வேதம் வேதாவது பேசுவதில்லை. ஆனால் ஆபிரகாமின் சந்ததியோ தேவன் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு இயேசுவை விசுவாசத்தின் மூலமாக அறிக்கையிடுகிறார்கள். அவனுடைய சந்ததியாக இருக்கிறார்கள். விசுவாசத்தின் பிள்ளைகள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் என்று வேதம் பேசுகிறது. அப்ரஹாமுடைய சந்ததியாக ஏசா யாக்கோபு விஷயத்தில் வேதாகம் இப்படியாக சொல்லுகிறது. அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியானாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விலகும் என்று சொல்லியிருக்கிறதே, அது எப்படி என்றால் மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததிக்கு என்றெடுக்கப்படுவார்கள். அப்படி யாக்கோபை சிந்தித்து, அதாவது யாக்கோபை சிநேகித்து இயேசுவை வெறுத்தேன் என்று எழுதியிருக்கிறது. ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்தில் அநீதி உண்டு என்று சொல்லலாமா? சொல்லக்கூடாதே. அவர் மோசேவை நோக்கி, எவன் மேல் இரக்கமா இருக்க சுத்தமா இருக்கிறானோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன், எவன் மேல் உருக்கமா இருக்க சுத்தமா இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். யாக்கோபு 9:7 தொடங்கி மன்னிக்கொண்டு ரோமர் 9:7 தொடங்கி 15 பார்க்கிறோம். ஆகையால் நாம் முதலாவது தேவனை அறிகிற அறிவுக்கு நீராக நம்மை திரும்ப வேண்டும். பவுல் சொல்வதை போல தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழுப்புகிற எல்லா வேண்டியும் நிரூபமாக்கி, எந்த எண்ணத்தையும் கிறிஸ்து கீழ்ப்படித்து சிறைப்பட்டவராக இருக்கிறோம். 2 Corinthians 10:5 நீங்கள் இந்த விதமாக சிறைப்பட்டிருக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? அப்படி சிறைப்படுத்தி தேவனை பற்றி அறிகிற அறிவே வளர்ச்சி அடைந்தது. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்பார்கள். ஆம், நாம் கற்று தெரிந்துவிட்டோம் என்று என்ன கூடாது. அவரை பற்றி நாம் அறிகிறது கொஞ்சம், அறிய வேண்டியது இன்னும் அநேகம் என்று எண்ணத்தோடு கற்றுக்கொள்ளுங்கள். நாம் தேவனை அறிந்து கொள்வதால் வரும் ஆசீர்வாதம் என்ன? தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபியும் சமாதானமும் பெருக கடவுது. நம்முடைய தம்முடைய மகிமினாலும் காரியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தது. இச்சினாலே உலகத்திற்குண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குவதாக பொருட்டு மகா இனிமையும் அருமையுமான வாக்குத்தங்களும் அவைகளாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. 2 Peter 1:2-4 ஆனபடினாலே நீங்கள் வேதாமத்தை தேடி வாசிக்கும் போது நம்மை சிருஷ்டித்த தேவனை அறிகிற அறிவிலே வளர்ச்சியடைய முடியும். அத்தோடு அவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தங்களை அறிந்து கொண்டு கர்த்தருக்கு உண்மையுள்ளாக இருக்க முடியும். கர்த்தரை அறிகிற அறிவில் வளர்ச்சியடைங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஜெபிப்போமாக. அன்பின் தேவனே, தருமையான எஃப்எம் மூலமாக உலகமெங்கும் வசிக்கிற தமிழ் மொழிகள் உடைய வார்த்தைகளை பேச கிரியை கொடுத்து காஸ்தோத்திரம். ஆம் தாவப்பனே, நாங்கள் நீடிய பொறுமையோடு காத்திருந்து இந்த பூமியிலே நீர் எங்களை சிருஷ்டித்த அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும், நீடிய பொறுமையோடு காத்திருந்து நீர் எங்களுக்கு தந்த ஆத்மாவை நித்திய வழிகளை சுந்தித்துக் கொள்ளவும், வாடாத ஜீவ கிரீடத்தை பெறுவதற்கு எங்களுக்கு ஆவின் கனியாகிய 9 கனிகள் ஒன்றான பொறுமையை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. அந்த பொறுமையின் குணத்தை தருபடியாக கண்டுகிறோம் பிதாவே. எங்கள் தேவனே, எந்த சூழ்நிலும் எந்த இடத்திலே நாங்கள் பொறுமை இருக்க வேண்டுமோ அந்த இடத்திலே எங்கள் யோசிக்காமல் பொறுமை இழந்து விடுகிறோம். அதன் பிறகு வேதனை அடைகிறோம் தாப்பனே. ஆகினாலே நீர் எங்களை சிச்சிக்கும் போதும் எங்களுடைய பொறுமையை சோதிக்கும் போது நாங்கள் பரிசுத்தத்தை கொண்டு அறிந்து கொண்டு அந்த இடத்துல பொறுமையா இருந்து நாமத்தை மேம்படுத்த உதவி செய்யுங்க தாப்பனே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வேதனைப்படும் போது, துக்கப்படும் போது, அவமானப்படும் போது பொறுமையா இருந்தார், எங்களுக்கு முன்மாதிரியாக காண்பித்தார். அதே போல நாங்களும் வேதனைப்படும் போது, துக்கப்படும் போது, அவமானப்படும் போது, எங்களுக்கு சோதனை வரும்போது, தோல்விகள் வரும்போது நாங்கள் பொறுமையா இருந்து ஜெபத்தில் உறுதியாய் தடுத்திருந்து விசுவாசமாய் இருந்து என் தேவன் தன்னுடைய சொந்த குமாரன் இயேசு கிறிஸ்துவை மருத்துவோடு உயிர்த்தெழுந்தது போல எங்களின் இந்த பிரச்சனையிலிருந்து அவர் உயிர்த்தெழ செய்வார். நாங்கள் எதற்காக பொறுமையோடு காத்திருக்கிறோமோ அதை எங்களுக்கு தேவன் தருவார், தந்து எங்களை சந்தோஷப்படுத்துவார் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் பொறுமையோடு இருக்க கிருபை செய்யுங்க. இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் காட்சியிருக்கிறோம். அவர் எந்த தேவைகளுக்காக உங்களிடத்துல ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த விஷயத்திலே அவர்கள் பொறுமையோடு இருந்து ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருந்து கேட்ட அந்த விண்ணப்பத்தை நீ தருபடியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவன் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் துய பிதாவே. ஆமே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தெய்வீகமான சனிக்கிழமை தோறும் சரியாக இந்திய நேரப்படி 2 மணி அளவிலே எக்கினெட் ரேடியோ இணையதளமாக எப்பம் மூலமாக உலகத்தில் இருக்கின்ற எல்லா தமிழ் மக்களும் தேவ செய்து அறிந்து கொள்ளும்படியாக தேவடைய வார்த்தைகளை பேசிக்கொண்டு வருகிறோம். நீங்கள் நேரம் கிடைக்கும் போது கண்டிப்பாக கேளுங்கள், ஆசிரியத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். உறுதியான ஒவ்வொருவரும் தேவத்தை ஆசிரிப்பதாக சித்தமானால் அடுத்த வாரம் இன்னும் தேவாசிரியத்தை பெற்றுக்கொள்ள அப்படி ஆத்மாவை தேற்றுக்கொள்ள இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவில் வளர நாம் காத்திருப்போமாக. ஆமென்.